0: புலம் மா மாய் ஓனரேனா கினா பெரோனே அம்சானின்னே தேனே இலோனா மேகுனானா ஆ ஏகர கோயிலன் நரதாயன் மேவுதி எஃப்எம் இச்சிராம் பை நைன் வபி மேவத மினிசிமுயின் தேவத பி மேவோவா
1: Nakoy mi yara kastama sa kukuray Vodafone ni katamata, payay kanwangan ng kapungan akin na service yon the recharge.

துணை உங்கை மெமோரி எஃப்எம் 89.9 பனான் கிரிபஸ் நுவாவ அரி ஓவசி நகையும் ரொங்கரோவை காக்குவாவ திரீரே தகதி அவை எனனி ஐகாரே தகி மது போதன்னால மெமோரி எஃப்எம் 89.9 திஸ்தகாமுராய கிரிபஸ் ஒன்றி சீய ஓமெத்தம் நிஸ்தீத்து ஒன்ன தினனும் பனான ஏதங்கிரோய் மென்னுனி மெகினா

0: உன் அறிய நீ நம்ம போற ரூபாய் ஓட போன் யோன் தி தாத்தா
1: ஒரு அம்பை கோவனா
0: Yeah, money!